இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
12: போன்றீங்க ஆச்சா.

0: டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Golden

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: Tamil 89.4.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11 to 2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
8: எது மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
9: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
8: அடிங்க
9: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
10: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
11: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
12: தமிழ் எஃப்எம்.

அடுத்தது யாரோ எடுப்பதை யாரோ எனதா உனதா எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, look.
3: புதுக்கோட்டை மதுரை திருவள்ளூர் திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். 4th October ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
2: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
3: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
4: Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Mubaila and Lulu Albarsha. TNC apply.

0: யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: We'll be back after a short commercial break.
7: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
8: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
7: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
9: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
13: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Thamizhagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
14: கண்ணு

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
3: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராம சென்டர், துபாய்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: என்னப்பா என்ன கண்ணாமூச்சியா?

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
4: We'll be back after a short commercial break.
2: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனாய்சஸ் இல்லனா DIP போணுனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க
6: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
2: ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம். ஜாலியா கேளுங்க.
3: நச்சினு 100 பாட்டு பாட்டு.
4: சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரிய வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஆஃபர் வேலிட் அண்டில் 11th October only at B Majwellers, Lulu Mbuvela, Sharjah, Lulu Albar Shah, Dubai and Madinat Zayed Shopping Center, Abu Dhabi. Visit now this annual offer won't come again. TNCA apply.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
2: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன், முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
6: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back.
6: October 8th, 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
7: For more details, call 0653 28794 or WhatsApp 0503885370.
8: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: Tamil 89.4.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

என்ன

பிரகாஷா விலக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்களவாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா

0: que se mude de tener.
1: Rolex. ¿Mm? Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11 to 2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
3: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி supported by 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
2: ஹைலைட் சொல்லவா? செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
3: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
4: We'll be back after a short commercial break.

0: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
1: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 or WhatsApp 050-388-5370.
2: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: Tamil 89.4.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். 4th October Ramada Cornish அபுதாபியில 9 AM டு 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: You are listening to

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
7: We'll be back after a short commercial break.
8: Hey, look, easy. Sana,
9: சொந்த ஊர்லயே சொந்த பா எடுவர்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
10: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
9: எப்படி?
10: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents, 4.90 lakhs.
11: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன், முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
9: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
13: Kannada, oru paattu pota, 100 paattu pota.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
6: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும்போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
7: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
8: அக்டோபர் 4 மாலை 6 மணி முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566-246-989.
7: 1982 முதல் UAE உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
9: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
10: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: Tamil 89.4.
11: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: You are listening to
12: நச்சினு 100 பாட்டு.
13: என் நெஞ்சில் குடி

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

0: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back.
2: கராம சென்டர் துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூஸ் கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 0653287 94 or WhatsApp 0503885370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: Tamil 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.
7: We'll be back after a short commercial break.
8: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
9: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
8: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
10: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
12: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
13: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
14: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
6: கூடவே

0: லூலு அல்பர்ஷா டிஎன்சி அப்ளை தமிழ் தமிழ் தமிழ் 89.4
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
4: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
5: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி, சப்போர்டட் பை 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
4: ஹைலைட் சொல்லவா? செம்மொழி.

0: சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
1: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026 மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
3: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566246989.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: Tamil 89.4.
6: Madam, one minute.
7: Yes.
6: Tamil FM, தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
9: Masala Cafe, brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
10: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுன்னு 100 பாட்டு பாட்டு.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break. தமிழ் 89.4.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: என்னப்பா
2: என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
1: தமிழ் எஃப்எம்ல

சனிக்கிழமை வந்தாச்சு, வெல்கம். இட்ஸ் அ வீக்கெண்ட் அண்ட் நான் உங்க ஆர்ஜனவே தான் இந்த முறை துபாயில இருந்து. குட்டி ஸ்டோரி கேட்க ரெடியா இருக்கீங்களா? இந்த குட்டி ஸ்டோரிக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஆரம்பத்தில் ஷோஸ் பண்ணும்போது சில பேர் கதையெல்லாம் கேட்டதுக்கு ரெஸ்பாண்ட்லாம் பண்ணாங்க. அண்ட் டைட்டில் என்ன வைக்கலாம், ஹீரோ ஹீரோயின் பேர் என்ன வைக்கலாம் இப்படிலாம் கேட்டப்போ அதுக்கெல்லாம் கூட பதிலெலாம் வந்தது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து லைவ்ல பேசும்போதே சொல்கிறாங்க, நல்லா இருக்கு உங்கள் கதை, குட்டி கதை நீங்கள் நிறைய சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த கதையெல்லாம் வந்து ஒன்று நான் உட்காந்து யோசிப்பேன், இல்லை நான் எங்கேயாவது படிப்பேன், இல்லை யார்கிட்டயாவது கேட்பேன், இப்படி தான். எனக்கு அது மட்டும் இல்லை, எனக்கு முக்கியமாக உங்கள் கிட்டேருந்து கதை கேட்கணும், நீங்கள் ஏதாவது கதை சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஒரு சில பேர் கதை சொல்லியிருக்கீங்க, பட் அந்த கதை பாதியில் நிற்கும், இல்லை ரொம்ப குட்டியாக இருக்கும், அது வந்து ஒரு கதையானாலும் சொல்ல முடியாத ரீசன்ஸும் நடந்திருக்கு. பட் உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில கதைகள் நிஜமாகவே வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய அழகான சுவாரஸ்யமான கதைகளாக இருக்குது அப்படின்னா மனசுக்குள்ளே வச்சுக்காம அந்த கதையை என் கூட ஷேர் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் நம்பரான 0502-528-940 குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி உங்கள் கதையை சொல்லுங்கள். அல்லது நீங்கள் வந்து ஆர்ஜனவே என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் உங்களுடைய கதையை சொல்லலாம். 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் உங்களுடைய கதைகளை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ கதை ரொம்ப அழகாக இருக்கும் பட்சத்தில் அந்த கதையை நம்ம வந்து பகிரலாம். ஸோ இன்னைக்கான குட்டி ஸ்டோரி, ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு கெட் டுகெதரில் சந்திக்கக்கூடிய ஏழு நண்பர்கள். இந்த ஏழு நண்பர்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு கதை இருக்குது. அந்த கதை இல்லாமல் இப்போ அவங்க வந்திருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்குது, ஒரு இடத்துல அவங்க மீட் ஆகும்போது அங்கேருந்து அந்த கதை எப்படி நகருது அப்படின்னா, ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கக்கூடிய சிவா, ஹரி, பிரகாஷ், தன்யா, சுபா, பாரு, முகேஷ் இவங்க எல்லாரும் 10 வருஷங்கள் கழித்து சந்திக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் முகேஷ். முகேஷ் வந்து உள்ளூரை சேர்ந்தவங்க, மற்றவங்க எல்லாருமே வெளிநாடுகள்லேயும் வெளியூர்களையும் போய் செட்டில் ஆனவங்க. இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லி ஒரு குரூப்பை வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பித்து வச்சு எல்லாரையும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாருமே வர மாதிரியே இல்லை. மனசில் வந்து போய் முகேஷ் தன்னுடைய கல்யாணத்துக்காச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிடுறாரு. அப்படி தான் வந்து முகேஷோட கல்யாணத்துக்காக சென்னை வராங்க சிவா, ஹரி, பிரகாஷ், தன்யா, சுபா, பாரு. இவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்குது, அந்த கதையும் இப்போ என்ன கதை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி, நான் உங்கள் ஆர்ஜனவேதா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: தமிழ் 89.4.

நம்முடைய காலேஜ் நண்பர்கள் ஒன்னா சேரக்கூடிய இந்த கதைக்குள்ள என்ன கதை இருக்கு? குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நிவேதா ஆன் லியோன் 89.4 தமிழ் எஃப்எம். சிவா, ஹரி, பிரகாஷ், தன்யா, சுபா, பாரு, முகேஷ் இவங்க தான் நம்மளுடைய கதையின் கதாபாத்திரங்கள். இவங்களை சுத்தி மட்டும்தான் இந்த கதை நகர போகுது. இவங்க எல்லாரும் ஒரு கெட் டுகெதருக்காக சந்திக்கிறாங்க. ஏன்? முகேஷோட கல்யாணத்துக்காக. ஸோ முகேஷ் எல்லாரையும் போய் ஏர்போர்ட்ல இருந்து இன்வைட் பண்ணிட்டு வராரு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் போய் ஏர்போர்ட்ல நிற்கிறார். வரிசையாக ஒருத்தங்களா வராங்க. எல்லாரையும் தனித்தனியா ஒரு ரூம்ல, ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ண வைப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனால் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், முகேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு கொஞ்சம் தூரமாக, அதாவது ரொம்ப பக்கமாக இல்லாமல் ஒரு தூரமாக 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறாரு. அங்கே 5 rooms இருக்குது. ஸோ இந்த 5 rooms இருக்கக்கூடிய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணி அவங்க எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு. எப்போடா கல்யாணம் அப்படின்னு கேட்கும்போது, 3 நாள் கழிச்சு தான் கல்யாணம், இந்த 2 நாள் நம்ம எல்லாரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு பெரிய வில்லா, ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ 5 bedroom இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட். ஸோ எல்லோரும் ஒன்றா தாங்கிக்கலாம் அப்படின்னு. இதில் பசங்க எல்லாம் வேணும்னா ஹாலில் படுத்துக்கலாம், பொண்ணுங்கெல்லாம் தனித்தனி ரூமில் இருந்துக்கட்டும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக இவங்க வந்து 7 பேர் இருக்காங்களா. இதில் நீங்கள் இந்த கதையோட ஃபுல்லாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ரீ ஹிஸ்ட்ரி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து காலேஜ்லேயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, எந்த கல்யாணம், லவ் இந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் போட்டு ஓட்டிக்காமல் இருந்ததுக்கான காரணம் அது அமையலை. அப்படி

0: ரிலேஷன்ஷிப். ஸோ பிஃபோர் தேவர் இன் ரிலேஷன்ஷிப், நவ் கரண்ட்லி தேர் இன் டூ டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸோட இருக்காங்க. பிரகாஷ் வந்து ரொம்ப காலமாக காலேஜில் வந்து சுபாவை ஒன் சைடாக காதலிச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் சிங்கிளாக இருக்காரு. சுபா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இப்போ சிங்கிள் மதராக இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த அபார்ட்மெண்ட்டில் என்ன கதை நடக்க இருக்கு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா பாதி.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: அன்னைக்கு 35 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: We'll be back after a short commercial break.
2: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: Tamil, 89.4.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
2: வந்துடுறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: என்னப்பா என்ன கிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
9: தமிழ் எஃப்எம்ல

குட்டி ஸ்டோரியில நீங்கள் வந்து கதை கேட்க ஆரம்பிச்சு அந்த கதைக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸோ ஒரு 5-bedroom பிக் வில்லால எல்லா நண்பர்களும் ஒன்றா இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த கேமை இனிஷியேட் பண்ணுறது யார் அப்படின்னா முகேஷ். இந்த கதை சொன்னேன் இல்லையா, இந்த கதையில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒருத்தங்களுக்கு மட்டும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. பிரகாஷ்க்கு தன் மேலே ஒரு காதல் இருக்குது, அந்த காதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது சுபாவுக்கு தெரியவே செய்யாது. சுபாவுக்கு வந்து அங்கங்கே எங்கேயாவது ஒரு சின்ன ஹிண்டாவது கிடைச்சிருக்கணும், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள தவிர மற்ற எல்லா நண்பர்களுக்குமே தெரியும், ஏதோ ஒரு சின்ன ஒரு காதலும் சின்ன ஒரு அக்கறையும் பாசமும் பிரகாஷ்க்கு சுபா மேலே இருக்குன்னு. ஆனால் பிரகாஷ்க்கு இருக்கக்கூடியது காதல் தான் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சது முகேஷ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இன்னொரு முறை இந்த கேரக்டர்ஸை பற்றி தெளிவாக சொல்கிறேன். சிவாவும் தனியாவும் கப்பல், அண்ட் ஹரி அண்ட் பாரு இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் டைமில் லவ்வர்ஸாக இருந்தாங்க. இப்போ தே போத் செப்பரேட்டட் அண்ட் தே டூ ஹாவ் டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் இன் லைஃப். ஆனால் இந்த என்ன தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னாடி போனாலும் நாம் அதை மறந்துருந்தாலும் கடந்து போயிருந்தாலும் அந்த பழைய காதலை பார்க்கும்போது சின்னதாக ஒரு இது வந்துட்டு போதான் செய்யும். அது இருக்குமா இல்லையாங்கிறத கதை இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பிரகாஷ் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சுபா மேலே காதலில் தனியாகவே சிங்கிளாக இருக்காரு. சுபா யாருன்னா கல்யாணம் ஆகி குழந்தைக்கு பிறகு டிவோர்ஸ் ஆகி இப்போ சிங்கிள் மதராக இருக்கிறாங்க. ஸோ இந்த கதையில் வந்து இப்போ முகேஷ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. சரி வாங்க ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்து நடு ஹாலில் வைக்கிறாரு. எல்லாரும் முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்க, என்ன இந்த இது என்னது என்னது என்னது அப்படின்னு. நீ ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கியா, கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லி நீ ரிசர்ச்சில் இறங்கிட்டேயாக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் இப்போ பொண்ணு கிடச்சிருச்சு இல்லை, இப்போ எந்த ரிசர்ச்சும் கிடையாது. இதுக்கு பேர் லைட் டிடெக்டர், அதாவது பொய் சொன்னால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவியை வந்து நான் கண்டுபிடிக்கல, என் ஃப்ரெண்ட் வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருந்தாரு, உடனே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்துட்டியா, பாதியில் இருக்குது அப்படின்னா இந்த ரிசர்ச் முழுமையடையலைங்கிற. ஸோ இதை வச்சா நீ ஒன்று விளையாட போறியா இல்லை என்ன கதை அப்படின்னா, இல்லை இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்போம், நம்ம எல்லாரு கையிலையும் ஒரு வயர்ஸ் மாதிரி இது கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ யாராவது ஒருத்தங்க அந்த கேள்விகளுக்கு போய் சொன்னால் இதில் வந்து ரெட் சிக்னல் ரெட் பட்டன் அடிக்கும், ஒருவேளை நம்ம வந்து உண்மை சொன்னால் அது க்ரீன் பட்டன் அடிக்கும். ஸோ இதுதான் கேம். இந்த கேம் விளாட்லாமான்னு சொன்னோன்னே முதல்ல எல்லாரும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஓகே ஃபன்னாக தானே இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இங்கிருந்து தான் கதையில் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த கதையை தெரிஞ்சுக்க ஸ்டேட் 289.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: இது ஒரு கனவா?
9: இது ஒரு கனவா?

வெல்கம் டு தி செகண்ட் ஹவர் ஆஃப் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன் நிவேதா. சனிக்கிழமை இந்த மதியான வேளையில நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கதை கேட்டையாவது பாதியில நின்று என்னதான் நடக்குது இந்த கதையில ஃபுல்லா கேட்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தட் இஸ் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். நம்ம பண்ணதுலேயே பெரிய அச்சீவ்மெண்ட் அதுதான். அது ஒரு நாள் நடக்கும், இன்னைக்கு நடக்கலைன்னா கூட ஒரு நாள் நடக்குங்கிற ஒரு சந்தோஷம். ஓகே, நிவேதா கூட நீங்க வந்து கதை கேட்க தொடங்கியாச்சு. ஏழு நண்பர்கள் ரொம்ப வருஷங்கள் கழித்து திருப்பி மீட் பண்றாங்க ஒரு நண்பருடைய கல்யாணத்துக்காக. அந்த கல்யாணம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வில்லால ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வில்லால ஒரு லை டிடெக்டர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு இந்த கல்யாணம் அல்லது இந்த கல்யாணம் மாப்பிள அல்லது இந்த மொத்த ஈவெண்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணவர். இதை எல்லாரும் ஆரம்பத்தில் குழம்புனாலும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சிப்பை வந்து கையில் டைப் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒருத்தர கனெக்ட் ஆயிருக்கு, சுற்றி ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. சென்டரில் இந்த லை டிடெக்டர் மெஷின் இருக்குது. இந்த மஷினோட வயர் எல்லாரோட கையில் மோதிர மாதிரி மாட்டப்படுது. ஸோ ஒரு ஏழு பேருடைய கையில் ஏழு வயர்ஸ் கனெக்ட் பண்ணி மோதிர மாதிரி இது மாட்டப்படுது. ஸோ இது சிக்னல்ஸ் வந்து அங்கே கொடுக்கும். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மைக் செட்டப் இருக்குது. ஸோ அந்த மைக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸோ பேசுறத வாங்கிக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு ரிசீவர் சைடு இருக்கும், அது பேசுறத வாங்கிக்கிட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து இல்லை இது பொய், இல்லை இது உண்மை, இல்லை இவர் தடுமாறுறாரு, இவர் பாதி பொய் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக அது வந்து பிரித்து கொடுத்துரும். அங்கே கொஞ்சம் செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு, அந்த கார்ட்ஸ்ல இருந்து கேள்விகள் எடுத்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஸோ லிட்டரலி வந்து ஒரு ட்ரூத் ஆர் டேர் விளையாடுற மாதிரி தான். பட் இங்கே வந்து செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த கார்ட்ல இருக்கும், அந்த கார்டை வந்து குலுக்கி போடுவாங்க, அடுத்தடுத்த ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுதான் இந்த மொத்த ரூல் ஃபார் த கேம். ஸோ இந்த ரூலில் வந்து எல்லாரும் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு முகேஷ் என்ன பண்ணுறாரு, முதல் கேள்வியை பிரகாஷ் கொடுக்கலாம் அப்படின்னு. இன்டென்ஷன் ஆஃப் முகேஷ் என்னன்னா வந்து பிரகாஷோட காதலை எப்படியாவது சுபாக்கு புரிய வைக்கணும். எனிவே இப்போது குழந்தை இருந்தாலும் ஷீஸ் சிங்கிள், ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு கோணத்துலேயும் யோசிக்கிறாரு முகேஷ். பிரகாஷ் வந்து முன்னாடினா வேறு, இப்போது அனுதாபத்தின் பேரில் எங்கள் காதலை எடுத்துப்பாங்களோ, நான் அவர் அனுதாபத்தில் இந்த காதலை சொல்கிறேன் நினச்சிப்பாங்களோ, என்னுடைய காதலாகவே தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையிலே காதல சொல்ல வேணாம், அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், தூரமாக இருந்தால் அவளை பார்த்துட்டு மட்டும் இருக்கிறேங்கிற ஒரு எண்ணத்துலையும் பிரகாஷ் இருக்காரு. ஸோ அந்த மொதல் கேள்வி வந்து பிரகாஷ் கையில் தான் வருது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் FM. இது குட்டி ஸ்டோரி, நான் உங்கள் அர்ஜுன் நிவேதா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா? 89.4
1: மேடம், ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
4: தமிழ் எஃப்எம்ல

கதைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதை வாழ்ந்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். 89.4 தமிழ் எஃப்எம்மின் குட்டி ஸ்டோரி, நான் உங்கள் அர்ஜுன வேதா. இந்த கதையில் யாரோ ஒருத்தங்க யாரோ ரெண்டு பேர் சேரணும்னு போராடுறது, அது ஒரு பக்கம். சொல்ல முடியாத மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வலி, இங்கே வெளில வந்துருமோங்கிற பயம். இந்த லை டிடெக்டர் கேம் விளாடலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கு, சிவா அண்ட் தனியா தவிர. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒற்றுமையா ஒரே குடும்பமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பதற்றமோ எதுவும் இல்லை. ஆனா இந்த லை டிடெக்டர் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உடனே பிரகாஷ்க்கு தான் முதல்ல போகுது. பிரகாஷ் கிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? அதுக்கு பிரகாஷ் வந்து, இல்லை வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, கிடைக்கல. உடனே அந்த லை டிடெக்டர் வந்து பொய் பொய் அப்படின்னு மூணு தடவை பீப் பீப் பீப்ங்குது. அடுத்த முறை திருப்பி அந்த கேள்விக்கான பதில் உண்மையை சொல்லாமல் அடுத்த ஆளுக்கு அந்த போகாது இல்லையா. இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலிச்சேன், அவங்க ஞாபகார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு யார் யார் யார், ஏன்னா முகேஷ் தவிர அந்த பொண்ணு சுபா தான் அப்படிங்கிறது வேறு யாருக்குமே தெரியாது.

செகண்ட் பார்க்குறாரு. சும்மா என்ன தன பார்க்குறாருன்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஒன்று பக்கம் ரியலைஸ் ஆகுது, அவங்க ப்ரீவியஸ்லி அவர் தன்னோட பழகுனது, அவர் தங்கிட்ட பேசுகிற விதங்கள், காலேஜில் இருந்து அவங்க நடவடிக்கை, இதெல்லாத்தையும் ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துட்டே வராங்க. அவங்களுக்கு எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆகுது. பதில் எதுவுமே அவங்களும் சொல்லலை, இதுதான் போல இருக்கு அப்படிங்கிற புரிதலோட வாய மூடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேருடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த தயக்கம், அந்த பார்வையின் சைலன்ஸ் எல்லாத்தையும் வச்சு மற்றவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. இங்கே முகேஷுக்கு மட்டும் ஒரு தனிவித சந்தோஷம் இருக்குது, ஏன்னா அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இதுவும் தான். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலை, காடு அடுத்த ஆளுக்கு போகுது. அடுத்த ஆள் யாரு அப்படின்னா பாரு. பாரு கையில் ஆர் யூ ரியலி ஹாப்பி வித் தி கரண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லும்போது ஒரு நிமிஷம் ஹரியை பார்க்குறாங்க. ஹரியை பார்த்தனுடையே லை டிடெக்டர், எஸ் யூ ஸ்டில் லவ் ஹிம் அப்படின்னு வருது. பேசலாம் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர் ஜெனிவேதா, only on 89.4 தமிழ் FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன். கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கதை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ் 89.4.

இது ஒரு அழகான குட்டி ஸ்டோரி, ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையில பின்னாடி முன்னாடின்னு நிறைய கதை இருக்கு. ஆனா இங்க வந்து முகேஷ் என்ன ஒரு விஷயத்த சொல்ல செய்ய ஆசைப்பட்டாரோ அது நடந்துகிட்டு இருக்கு. இல்ல கல்யாணத்துக்காக இவங்களை இன்வைட் பண்ணாரா, இல்ல இங்க நடக்கக்கூடிய குழப்பங்களை சரி பண்றதுக்காக கூப்பிட்டாரா? பிரகாஷ், சுபா. சுபாக்கு பிரகாஷுடைய காதல் தெரிய வந்துருச்சு. பிரகாஷ் வாயிலிருந்து சொல்லலாம் கூட அந்த காதல் அங்கே போய் சேர்ந்துருச்சு. இங்கே பாரு, ஹரியை விட்டு விலகி ரொம்ப வருஷங்கள் ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த காதல் அதுதான் சிறந்ததுன்னு அவள் புரிஞ்சுக்கிட்டாலும் திருப்பி போய் சேர வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அதை சேர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் இருந்தது. அந்த ஒரு பார்வை ஹரியால் புரிஞ்சுக்க முடிச்சுது. ஏன்னா ஹரி இப்போ யாரையும் கரண்ட்லி டேட் பண்ணலாலும் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு போக போகுது. இந்த நேரத்தில் தடுத்தா அது தப்பில்லை, சரியாயிடும். ஆனால் என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த பொண்ணுக்கு ஆசை வளர்த்ததுக்கு பிறகு அங்கே போய் நின்னா அது தப்பாயிடும். அதனால தான் அவசர அவசரமாக கல்யாணம்னு போய் சொல்லி முகேஷ் எல்லாரையுமே கூப்பிட்டாரு. குறிப்பாக கல்யாணம் ஆயிடுச்சு சிவாக்கும் தன்யாக்கும். இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சிதான் இப்போது அடுத்த கார்டு எடுத்து போடுறாங்க. அந்த கார்டு எடுத்து பார்த்த உடனே, நீங்கள் இப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க கல்யாண வாழ்க்கையில் அப்படின்னு தன்யாக்கு அந்த கார்டு வருது. உடனே தன்யா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் போய் அப்படின்னு அது சொல்லுது. சின்ன சின்ன சண்டைகள் மட்டும்தான் போய், நாங்கள் பேசி ஒரு 6 மாதம் இருக்கோம், ஒரே வீட்டில் தான் இருக்கோம், குழந்தைக்காக மட்டும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் உண்மை அப்படின்னு அந்த இடத்துல மனசு விட்டு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்து முகேஷ் அவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கிறார். இந்த கதையுடைய முடிவில் 3 பேர் பிரிஞ்சே வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாழ்றாங்க. இருந்தும் காதல் இருந்தும் அன்பு இருந்தும் இவங்க 3 பேர்த்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு பாலிமா முகேஷ் இருந்து லை டிடெக்டரை அவரே உருவாக்கி இவங்க எல்லாரையும் ஒன்றாக்குனார். இப்போது வெளியில் எல்லாரும் கிளம்புற மாதிரி போகலான்னு முடிவெடுக்கும் போது சிவா தனியாவை கூப்பிட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க அங்கே அந்த கதை முடியுது. ஹரி பாருவை கூப்பிட்டு, என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணு, உன் மனசில் எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு சொல்லி நம்பரை கொடுத்துட்டு போகிறார். பிரகாஷ் தயங்கி தயங்கி நிற்க சுபா பக்கத்தில் வந்து, இது முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் பிரகாஷ், ஓகே உன்னால் சொல்ல முடியல போல இருக்கு, நீ என் பொண்ணு ஒரு முறை வந்து பாரு, அதுக்கப்புறம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். இது சொன்ன உடனே சந்தோஷத்தில் பிரகாஷ் கண்ணில் இருந்து தண்ணீர், இது எல்லாத்தையும் பார்க்குற முகேஷ் கண்ணில் ஆனந்த கண்ணீர். இந்த கதை மாதிரி உங்ககிட்டயும் அழகான கதைகள் இருக்குன்னு அதை சொல்ல 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அல்லது எஸ் நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆர்ஜனி வேதாங்கிற இன்ஸ்டாகிராம்லையும் அனுப்பலாம். அண்ட் வழக்கம் போல ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் அடுத்த சனிக்கிழமை குட்டி ஸ்டோரியில் வரேன். ஆனால் மண்டே யூ கேன் கேட்ச் மீ இன் தி ஈவினிங். கரெக்ட், ஓகே. ஸ்டே டியூன், ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே சேஃப். ஓகே, தரா, டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். கண்ணுக்கு நூறு

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
6: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறைய தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் DIPயை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
7: 1982 முதல் UAE-யில் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
8: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
9: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: Tamil 89.4.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர்,
0: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
3: We'll be back after a short commercial break.
4: Hey, look, easy, easy. Sana.
5: Sana, சொந்த ஊர்ல சொந்த பாய் எட வரதா தான் மேரேஜ் சொல்லிட்டா.
0: Sana பேர்லயே வாங்கிடலாம் விடு.
5: ஆ, எப்படி எப்படி?
0: ALD Sana Garden, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
6: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
7: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026 மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
8: அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566 2 4 6 9 8 9.
9: ஒரு நிமிஷம்.
10: எஸ்,
9: தமிழ் FM தெரியுமா? 89.4.
10: நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அது லெவன் மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார் அவரு?
9: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
11: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: அடிங்க.
12: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
13: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
14: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: 99.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: You're rocking with the DJ that keeps the hits coming.
3: Love Tamil on 89.4.

0: Explosive. You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
1: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லாம் விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பாக்குமடா காது நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது
2: என்னத்த சொல்ல வர்ற

0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஐ ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க. 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிக்கனாய்சஸ் இல்லனா டிஐபி போனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
2: ஒரு தடவை தான் வரும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஆஃபர் வேலிட் அண்டில் 11th October only at B Majewelers, Lulu Mbuvela, Sharjah, Lulu Alborsha, Dubai and Madinat Zayed Shopping Center, Abu Dhabi. Visit now, this annual offer won't come again. TNC apply. 1982
1: முதல் UAE இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 PM. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: Tamil, 89.4.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD சனா கார்டன். 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM டு 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க.
5: Favorite jeweler. Tamil
4: 89.4. ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening, evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: she just love me.
1: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ ஹுக்கோ ஹுக்கோ அர்த்தமாயிட்டா ராஜா.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: We'll be back after a short commercial break.
9: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
7: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூஸ் கார் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
10: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
11: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
8: Tamil, 89.4.
12: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, vilaiyattu thagavalgal, vanigai seidhigal, வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் US-ல கூட அந்த FM தான் டாடி கேட்போம்.
13: You're rocking with the DJ that came.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தீபாவளியை ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: Hey, look. Easy, easy.
4: சனா சொந்த ஊர்ல சொந்தமா இடம் இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
1: சனா

0: ஒன்றிணைந்து பக்திமணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
1: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566 2489.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: About to take it back. You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the best.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: 1982 யுஏஇயில் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
3: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராம சென்டர், துபாய்.
5: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா ஆல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
6: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
7: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
8: Tamil 89.4.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by
2: ALD சனா கார்டன். 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM டு 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: நினைக்கல

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
6: மகிழுங்கள்.
5: தானே, ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
7: Stores across Dubai, Sharjah and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Al Barsha. TNC apply.
8: Tamil 89.4.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
12: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
13: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
11: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
14: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: இது 89.4 Tamil FM.
15: We are about to take it back. You are listening to Club Tamil, only on 89.4.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: We'll be back.
8: துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
9: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
10: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
11: Tamil 89.4.
12: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
13: கிளப் தமிழ் only on 89.4 தமிழ் FM.
14: படிச்சு பார்த்தேன் இரவில், குடிச்சு பார்த்தேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம். 89.4.
1: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: தேங்க்ஸ்ப்பா. 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 PM. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
7: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
8: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
4: Tamil 89.4.
9: Madam, one minute.
10: Yes.
9: Tamil FM, தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யாரு வர?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
11: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: அடிங்க.
11: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
12: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டு

0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி supported by 89.4 Tamil FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க. 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
3: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ் பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமி 2026 மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
4: அக்டோபர் 4 தேதி மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566246989.
2: தமிழ் 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: ஒரு தடவை தான் வரும். அபு தாபி. விசிட் நவ, திஸ் ஆனுவல் ஆஃபர் வோன்ட் கம் அகைன். TNC அப்ளை.
4: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
2: take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: இது டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
8: மகிழுங்கள்.
9: தானே கால் 0564152422.
10: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
11: அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566-246-989.
12: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
13: ஆனா எனக்கு கிடைச்சது
14: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
15: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
16: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
14: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
17: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
18: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
19: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love

0: You're feeling alright.
1: Tommy 89.4. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: We'll be back after a short commercial break.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.
9: We are about to take it back.
10: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
9: Rocking with the best.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
1: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
3: We'll be back after a short commercial break. தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாமன்
6: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: Explosive Mix.
1: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
2: கந்தசாமியா, மாடசாமியா, குப்புசாமியா, ராமசாமியா,

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: मुझे कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
2: Sir. Yes sir.
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.
4: 89.4.
5: We are about to take it back.
6: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
7: Rocking with the best.
8: எனக்கு தெரியல.
9: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
8: எனக்கு தெரியல.
9: உட்காருங்க.

0: நினைச்சு
1: தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You're rocking with the DJ that keeps the hits coming. Love

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamar FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs larende vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
5: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the
6: best. Free I would mame. வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. Free I would, free I would, free I would, mama.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
6: We'll be back after a short commercial break. Tamil 89.4.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
12: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: We'll be back after a short commercial break.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
10: You're rocking with the DJ that kicks.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: We'll be back after a short commercial break. Tamil 89.4.
4: Madam, one minute.
5: Yes.
4: Tamil FM, தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11 to 2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. Masala Cafe, brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: Take it back. You are listening to Club Tamil only on 89.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.

0: ஏன்னா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஜஸ்ஸா. இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
1: பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கிட்டு எறிகுது, காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.